ஆகாஷ்வாணி பிரம்மபூர் சமயம் ஸ்டுடியோ கூட அவர் அண்ணன் பஞ்சிட்டேன் அப்புறம் மாதிரி கார்யக்கிரம் சொல்லி எஃப்எம் என்ற சதஸ்மி சோ மிகார் சோகே அசந்தோஷ சிசுமான பையன் கார்யக்கிரமம் சிசு ராய்ஜோ